0: விவா விவா விவா சதுர் இவரை பகு அறிவை சதுர் அறிவே இவர் காக்காங் சுமர பாத்திரைய செப்பு தலா கரை சதுர் இவரை பகு ஓ நோ நோ நோ
1: சரங் சாகர்
0: ஓய் தூ லோபா ஹுவா நோரன் ஜங் நோரா கொலனே வந்தே
1: ஓ சரங் மாகுரு நோர் மாகா ஹமத் கஷபுர் மஸ்
0: மாசான